0: மீங்கச்சு வைத்தை தௌ கஷ்ண நல்லி உசிந்திரிஸ் பா சமூக பண்ணிக்க நச்சா ரிகுஸ் பா லிக்க வாங்கி மங்
1: அரு அரு சைத்தா சத்தா நீங்க பா சமூகம் யானே அவ பின்னை சைத்தா கண்ணியா பசு கச்சம் சசும் ஸ்கம்பி சுஞ்ச மாதிரி சே ஒஃபிஷியல் லிக்கிரு எல் சிம்பி தப்பாக்கு சில் கக்குன்னு கொஞ்சம் ஞாச்சாங்கி கான்சத்தை
0: நீங்க கை பின்னிஸ்து மாதிரி தைத்தமாயிட்டு
1: ஏ யா சின்ன கஜாரிஷும் வேஸ்தா குண்ணா சேஸ்தா